தெளிவினை சர்வமுனுகாந்து திரஷ்டமேனு நிகுல நகண்டே அந்யமேதியுனு.